ஹஜ் முகமது அல் பஷீர் கங்குபுரிய மதீனஞ்சாஜ் ஒரு சோவு நெஞ்சாட்டிக்கு நீ மசுரம் மண்ணியா நுக்கு பீதேடனா கொயிலேஜி ஒலாண்ட Zainab Abdullah Siré Alassane O buré dunga wura alpha O do wite Binta Baba